நஷ்டம் கொடு கும்பம் கற்கண்ட திருமதுரம் கைப்புள்ள மிச்சரும் நஷ்டம் கொடு கும்பம் கற்கண்ட திருமதுரம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் இஞ்சு சத்து கொடுத்தாலும் இஞ்சிஞ்சாய் ரோமாஞ்சம் இஞ்சிஞ்சாய் ரோமாஞ்சம் வார்டு நம்பர் ஏழில் ஒரு வல்லாத்த ரோகி வாதமல்ல பித்தமல்ல கபமல்ல நஷ்டம் காணும்போல் நறுமொழி கேட்கும்போல் பல்சினும் ஹார்ட்